0: பிரேமஸ்வரூபுலர்,
1: எம்பாடிமெண்ட்ஸ் ஆஃப் லா.
0: சராச்சர பிரபஞ்சமந்தையும் கூடனும் சுகதுக்க சம்மிளிதமைனட்டு ஸ்வரூபமுதோ ஆனந்தாப்திரோலம் ஆடுத்துன்னதி.
1: The whole world is a combination of the pleasure and pain.
0: சுகமுலேனி துக்கமும் துக்கமுலேனி சுகமும்.